பின் சதுகுருக்கு நின்னா பாயோ பின் சதுகுருக்கு நின்னா பாயா சதுகுரு பேச்சு ஆபரக்கியோன் கரபர் கடையாக சுனாயா சத்குரு மிளந்தா முக்த ஹை இன் விச்சோ மோ சுகாயா உத்தம் மிக விசார ஹை ஜின் சச்சே சோ சித்தலாயா